அல்சரா வந்தது, தோசை கண்டு வைத்து யோனிது, நான் ஆஸ்தான் தர்மமே ரோடு செய்து.